அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 மெகாஹெர்ட்ஸ் 98.6 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சாரங்கம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற வழக்கமாக காலை தோறும் இதேரத்தில் சென்ற லூங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை, ஜூலை மாதம் 29ஆம் தேதி. சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது இதயத்தின் திசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குங்கள், அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்குங்கள், அது இளமையின் இரகசியம். படிக்க நேரம் ஒதுக்குங்கள், அது அறிவின் ஊற்று. நட்புக்கு நேரம் ஒதுக்குங்கள், அது மகிழ்ச்சியின் வழி. உடைக்க நேரம் ஒதுக்குங்கள், அது வெற்றியின் விளை.

வாழ்க்கை என்பது ஒரு பயணம், விளக்கு இல்லை. அதை உணர்ந்து ஒவ்வொரு கணமும் ரசித்து வாழ்வதே மகிழ்ச்சி. இன்றைய நாளை இனிய நாளாக மாற்றுவோம்.

அம்பர்களே, அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு தனித்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த நன்னாள், உகந்த நன்னாள். அன்றைக்கு ஆடி கர்த்திகை காவடி திருநாள். எனவே இந்த ஆடிக்காவடி திருநாளை அடுத்து நமது நாட்டில் சில தெருக்கோள்களில் ஆடி கேட்டிகை காவடி திருவிழா சீரும் சிறப்புமாய் நடைபெறும். எனவே இதனையொட்டி உங்களுக்காக நம்முடைய நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் திருமுருகனை போற்றும் சில பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாம் அன்புடன் வழங்குகின்றோம். முருகனை சந்தில் முதல்வனே மாயோன், மருகனை இசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, உன்னுடைய தந்தைக்கால் இப்பொழுதும் நம்பியை கைத்தொழுவோம் நாம்.

ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் மனதார வேல் வேல் முருகன் தரோகர என்று பக்தியுடன் வணங்கினால் மன அமைதி, தைரியம் மற்றும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. காவடி என்பது வெறும் சுமை அல்ல, அது நம் அகந்ததை இறக்கி பக்தியுடன் இறைவனிடம் சரணடையும் ஓர் ஆன்மீக பயணம். இந்த புனித நாளில் அனைவரும் அன்பு, ஒற்றுமை, கருணை ஆகியவற்றை வளர்த்து கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெறுவோம்.

நாம் அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7 திருநாளுக்கு ஆடி கர்த்திகை திருநாள். இந்த ஆடி கர்த்திகை திருநாள் அடுத்து நம்ம நாட்டில் சில தெருக்கூர்களில் ஆடி கர்த்திகை காவடி திருவா சீரும் சிறப்புமாய் நடைபெறும். எனவே இதனையொட்டி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். முருகப்பெருமானுக்காக விரதம் வெறுப்பது உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்தி இறை அருளை பெற உதவும் உயர்ந்த ஆன்மீக வழிபாடாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஆடி கர்த்திகை, தைப்பூசம், கண்டசஷ்டி, வைகாசி, விசாகம் போன்ற திருநாட்களில் பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றனர்.

தமிழர்களின் இதயங்களில் என்றும் நிலைத்திருக்கும் அருள்மிகு முருகப்பெருமான் ஞானம் தைரியம் அன்பு மற்றும் வெற்றியின் தெய்வமாக போற்றப்படுகிறார். அவரை மனமாற வழிபடுவதால் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையும் மன அமைதியும் நல்ல எண்ணங்களும் வளர்கின்றன. முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரிப்பதும் ஓம் சரவணபவா என்று மந்திரத்தை ஜபிப்பதும் மனதை ஒரு முகப்படுத்தி கவலைகளை கொடுத்து இறை நம்பியே வெளிப்படுத்த உதவுகிறது.

இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா.

உயரும் பொழுது எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது

முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும் தான். முருகப்பெருமானுக்கே உயர ஞானசக்தி வேலாயினும் நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே. அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானாகிய தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். முருகப்பெருமான் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும் தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகப்பெருமானின் வேல் கருதப்படுகிறது.

வேலண்டு விளையில்லை மயலண்டு பயமில்லை என்பதை தோன்று தொட்டு சொல்லும் கூற்று. முருகப்பெருமானுக்கு இந்த வேலினால் வேல்முருகன் என்ற பெயரும் உண்டு. சூரபத்மன் எனும் அடக்கனை அடைக்க பார்வதி தேவி தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் திரட்டி வேலை வடிவம் அமைந்து அதனை கொண்டு சூரனை வடிக்கச் சொன்னதாக புராணங்கள் கூறுகின்றன. அதாவது வேல் என்பதை சக்தியின் அம்சம், அதனாலேயே வேலிற்கு சக்தி வேல் என்ற பெயரும் உண்டு.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை ஜூலை மாதம் 29ஆம் தேதி இன்றைக்கு காற்றுபோன் வசிக்கும் திருமதி நத்தஷா முத்துப்பாவாதி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் சத்தியமேலும் சத்யா ஸ்ரீ அத்தி மாலா அம்மா ஜியா நதேஷன் சந்தி சுந்தரம் முத்து நரசிங்கன் சுவாமி கொடுக்குத்தார்கள் ஆகியோரின் சார்பில் இருக்களை கூறுகிறார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் ஜூன் கெனடி அவனை ஜூன் கெனடி வாக்க வசிக்கும் ஏசினி சிர்மானி தனது பிறந்தாத்தி அந்த மாண்புடன் வழங்கிக்கிட்டோம். அம்மா ஜெயனி அப்ப தாசா தம்பி கவிசன் தேரி ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இன்றும் லேவ்ஷத்தூரை சேர்ந்த திரு கணேஷ் ஹோஸ்ரா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி சரோஜ் மேலும் சுந்தரேசன் செல்வினா சிவேசன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் சிவகானிய ஊரை சேர்ந்த தேசிகன் குத்தன் தனது பிறந்தாட்டி நம்ம அன்புடன் வழங்குகிறோம். அப்ப அகிலன் ராஜேந்திரி அம்மாய் ஆதி ஈசன் அம்மாய் பொன்னு மேலும் குமரேசன் வேகா குகந்த முருகேசன் நரசிகாது தலைமை மேலும் நாயுடு குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் ரெஜி ஊரை சேர்ந்த மாதேவி ரமசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார். அவருடைய மகன் மேலும் மிகவனி மருமகள் பேர பேர்த்திமார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் சுகினா ஊரை சேர்ந்த திருமதி கருணா அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் ராஜன் மேலும் செல்வாணி கென்வி தயனா கியானா பத்னாக் வையாபுரி கொடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் கப்மலைகை ஊரை சேர்ந்த ராமா ராதா யூனா யுவினா இரமசுவாமி சான்வி நிலனா நீல்சன் ஆகியோர் குடும்பமுடன் நாம் வணங்குகின்றோம்.

அம்பர்கள் இன்று மிகவும் புனிதமான நாளாகும். முருகப் பெருமானின் அருளை பெறும் ஆடிக்கத்திகை காவிரி விரதம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. இந்த விரதம் வெறும் உணவை தவிர்ப்பது மட்டுமல்ல, மனதையும் சொல்லையும் செயலையும் தூய்மைப்படுத்தி இறைவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் ஆன்மீக பயனாகும்.

அவர்களை ஆடிக்கிறதுக்கே விரதத்தை பக்தியுடனும் மன தூய்மையுடனும் முருகப்பெருமானின் அருள் என்றும் துணையாக இருக்கட்டும். உங்கள் வீட்டுகளிலும் அமைதி, ஆரோக்கியம், சிறப்பு மற்றும் சந்தோஷம் என்றும் நிலைநிற்க வாழ்த்துகின்றோம். கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.